கேளிலிக்தே நம்பெரிலிக்தே நான் துனியா கேளிலிக்தே நம்பெரிலிக்தே غالب زندہ ہوتے تو تیرے لیے لکھتے غالب زندہ ہوتے تو تیرے لیے لکھتے